0: லங்காவே லாவிங்
1: லைவ் எஃப்எம்
2: வேஹசன் நிவர்ணர் ரித்மய www.liveFM.lk

0: ஆசியாவை உதய கொலஹை ஹத்தலிஹை
1: FM .lk
2: ஏ ஹிட்யாத் மே ஹிட்யாத் ஹிட்டட் டு டானின ரித்மய லைவ் எஃப்எம்

0: லங்காவை அபேவலாவிங் வேஹசன் நிவன ரித்மய www.livefm.lk
1: livefm.lk

0: சுவாமிலாவின் பாந்தரந்து காய்
1: FM.LK
2: ஸ்ரீலங்கே ரித்மய விஸ்வேசிசாரா லைவ் FM.